0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து தங்கிரு தக்கிரு சத்தரி சதன கல்கனு சதன தத்தினி சதின சத்தனு சத்தித சரித தனக சலுத தினு சத்தனு சம் சம் சத்தனு சம்
1: தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்கர் தன்னு சீர் வீட்டக்க